0: விழாவின் சவசு துணாய் ஹத்தலிஹை
1: liveFM.lk
2: டியூல பிட்டியட்ட கமுரு பிட்டியட்ட நாவல பிட்டியட்ட கல் பிட்டியட்ட www.livefm.lk

0: பங்களாவின் பாந்தர் பகாய் விசாய்
1: லைவ் FM.LK.
2: ருகுனட ராஜராட்டட செங்கடகலட www.liveFM.LK.